பந்தனகாடு முக ஜனபயா ஜனம் மருந்தூக பிரமகாஸ்வன் சர்தாச பூரி ரபிரயாச சங்கஜூரி ஜிஸ்கா சாதன் லியா மிலா ஹே நானு பகுதி நாம் சமாய சோக பிசராஜே கால் நபன்ன.